0: பாட்டி வர சொல்லுங்க.
1: கொஞ்சம் இருங்க, வர
2: சொல்றேன். அது ஏன் பார்சல்?
0: இது பாட்டிக்கு வந்த பார்சல்.
2: இல்ல சார், அது எனக்கு நானே அனுப்பிச்சது சார்.
0: நீங்க பாட்டியா?
3: சுரோடு இருக்கா நாம் பெற்ற பிள்ளை, ஏனோ இன்னும் தகவல் வல்ல. வானத்திலிருந்து வந்து குதிப்பா சொன்னா கேளுங்க அசடுகளே.